ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. വെൽക്കം ബാക്ക് മക്കളെ. ലവ് സ്റ്റോറീസ്നാ നമ്മ സിനിമാല நிறைய பார்த்திருக்கோம். ஆனா சில லவ் ஸ்டோரிஸ்க்கு ஒரு தனி மேஜிக் இருக்கும். சீதாராமம் அப்படி ஒரு படம். இந்த படத்துல நமக்கு ரொம்ப அழகா தெரியற ஒரு விஷயம் என்னன்னா, கம்யூனிகேஷன் அப்போ எவ்வளவு டிஃபரெண்டா இருந்துச்சு. இன்னைக்கு நாம ரீச்ட், வேர் ஆர் யூ, கால் மீன செகண்ட்ஸ்ல அனுப்பிடுவோம். ஆனா அந்த காலத்துல ஸ்பெஷலி மிலிட்டரி லைஃப்ல இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு லெட்டர்னா ஒரு உயிர் மூச்சு மாதிரி. ஒரு லெட்டர் வந்தா சந்தோஷம், லெட்டர் வராம இருந்தா கவலை, லெட்டர் படிக்கும் போது நம்பிக்கை, அதுதான் அந்த ஜெனரேஷன். சீதாராமன் நம்மளுக்கு ஒரு விஷயம் ஞாபகப்படுத்துது, சில சமயங்கள்ல வேர்ட்ஸை விட அதை எழுத எடுத்த எஃபர்ட் தான் முக்கியம். கையில எழுதப்பட்டதுன்னா அதுல ஒரு சின்சியாரிட்டி இருக்கும், அதுல ஒரு நேர்மை இருக்கும், அதுல ஒரு மனசு இருக்கும். அதனால தான் இந்த டிஜிட்டல் வேர்ல்ட்ல கூட ஹேண்ட் ரைட்டன் லெட்டர்ஸ் பார்த்தா உடனே ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங் வருதுல. இந்த அழகான உணர்வோட குறுமுகில்கள் பியூட்டிஃபுல் பாட்டு நாம கேட்க போறோம். இது அஹல்யா எஃப்எம் அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி.

0: கையை பிடிச்சிட்ட. இப்ப உங்க பிரபஞ்சம் நின்னு போயிடுச்சா?
1: அங்க கேளுங்க.
0: ராம் சொல்லுங்க. ராம், உங்க பிரபஞ்சம் அசைவு.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. ഇപ്പൊ നമ്മ നെക്സ്റ്റ് പടത്തെ പത്തി പേസ പോറോം, അന്യൻ. இன்னைக்கு காதல் எக்ஸ்பிரஸ் பண்ண எவ்வளோ ஈஸி தெரியுமா? இன்ஸ்டாகிராம்ல டிஎம், வாட்ஸ்அப், ரியாக்ஷன், இமோஜி, ஸ்டிக்கர், மேக்ஸிமம் எஃபர்ட்னா ஒரு ரீல் ஷேர் பண்ணுவோம். ஆனா ஒரு காலம் இருந்துச்சு, காதல் சொல்லணும்னா பேப்பர் எடுக்கணும், யோசிக்கணும், எழுதணும், அதை கொடுக்கணும், அப்புறம் ரிசல்ட் என்னன்னு தெரியாம காத்திருக்கணும். அன்யன் படத்துல அம்பி கேரக்டர் அப்படிதானே, நந்தினிக்கு எழுதுற லெட்டர் ஞாபகம் இருக்கா? அது ஒரு டிப்பிக்கல் சினிமா லவ் லெட்டர் இல்ல, போயட்ரி இல்ல, மூணு இல்ல, ஸ்டார்ஸ் இல்ல, உன் கண்கள் உன் சிரிப்புன்னு அப்படி எதுவும் இல்ல. அவனோட ஹைட்டு, வெயிட்டு, ஹேபிட்ஸ், சோப் பிராண்ட் வரைக்கும் சொல்லி அதுவும் அம்மா அப்பா கிட்ட போய் கொடுப்பான். இன்னைக்கு பார்த்தா சிரிப்பு வரலாம், ஆனா கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க, அதுதானே சின்சியர். அவ இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணல, அவ யாரோ அதை காட்ட ட்ரை பண்ணா. இன்னைக்கு சோசியல் மீடியால நாம ஒரு ஃபில்டர்ட் வெர்ஷன் தான் காட்டுது, ஆனா அந்த லெட்டர்ல இருந்ததுதான் ஒரிஜினல் வெர்ஷன். நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில ஒரு அம்பி ஃபேஸ் வந்திருக்கும்ல, யாவது பிடிச்சிருந்தா பேசும்போது வேர்ட்ஸ் வராம இருந்திருக்கும், மெசேஜ் டைப் பண்ணி டிலீட் பண்ணிருப்போம். அம்பி அதை லெட்டர்ல பண்ணிட்டா, அதனாலதான் அந்த சீன் இன்னும் ஞாபகத்துல இருக்கு. சோ அம்பியோட காதல் சொல்ற மாதிரி ஒரு சூப்பர் ஹிட்டான சாங் அதுல இருக்கு, குமாரி பாடல். எஸ், அந்த பாட்டு கேட்டுட்டு திரும்பி வாங்க. இது அஹல்யா எஃப்எம், உங்க கூட திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. இது நம்ம நேரம்.

0: ഇത് നമ്മൾ വിത്ത് ആർ അഹ്ലി എഫ്എം.
1: லெட்டர்ஸ் காதலை பற்றி இருக்கும், சில லெட்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி இருக்கும், ஆனால் சில லெட்டர்ஸ் ஒரு வாழ்க்கையை மாற்றிடும். வாரணம் ஆயிரம் பத்தி பேசும்போது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது அந்த ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப் தான். சூர்யா அண்ட் கிருஷ்ணன் தமிழ் சினிமாவோட மோஸ்ட் லவ்ட் அப்பா மகன் பாண்டிங்ல ஒண்ணு. இந்த படம் நம்மளுக்கு ஒரு அழகான விஷயம் சொல்லுது, லைஃப் ஸ்மூத்தா போகும்போது எல்லாரும் நம்ம கூட இருப்பாங்க, ஆனா கஷ்டம் வரும்போது நம்ம மேல நம்பிக்கை வைக்கிற ஒருத்தர் இருந்தாலே போதும். அந்த காலத்துல அப்பா மகன் கம்யூனிகேஷன் கூட லெட்டர்ஸ் மூலமா நடந்த நேரங்கள் இருந்துச்சு. ஹாஸ்டல், காலேஜ், வேலை, மிலிட்டரி, வெளிநாடு, ஏதாவது ஒரு ரீசன், ஆனா ஒரு லெட்டர் வந்தா வீட்டு மண் வாசனையும் சேர்ந்து வரும். வாரணம் ஆயிரம் நம்மளுக்கு ஞாபகப்படுத்துது, வேர்ட்ஸ் ஹாவ் பவர், பர்டிகுலர்லி பேரண்ட்ஸோட வேர்ட்ஸ். அதனால தான் நம்ம வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்றது. சில வார்த்தைகள் நம்ம வாழ்க்கை முழுக்க நம்ம கூட வரும். அந்த மாதிரி ஒரு படம், அந்த மாதிரி இருக்கிற அந்த பவர்ஃபுல் வேர்ட்ஸை பத்தி தான் நம்ம பேசணும். ஸோ இந்த டைம்ல கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கான சாங் வாரணம் ஆயிரம் படத்திலிருந்து ஏத்தி ஏத்தி ஏத்தி இந்த சூப்பர் ஹிட் சாங் கேட்டுட்டு திரும்பி வாங்க. இது அஹல்யா எஃப்எம், திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. இது நம்ம நேரம் ஸ்டேஜ்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. ஓகே இவ்ளோ நேரம் நாம கொஞ்சம் சீரியஸ் மூட்ல இருந்தோம். சீரியஸ் லெட்டர்ஸ் பத்தி பேசணும். லெட்டர்ஸ்னா காதல் மட்டும் இல்ல, காமெடியும் இருக்கும். அதுக்கான பெர்ஃபெக்ட் விஷயம் யாக்கு வந்துட்டு நம்ம பிரைவசி கான்செப்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அதனாலதான் சினிமாவும் அதை காமெடியா யூஸ் பண்ணிருச்சு. முத்து படத்துல ஃபுல் கன்ஃபியூஷன், இந்த லெட்டர் யார் யாருக்கு போட்டதுன்னு தெரியாம எல்லாருமே சேர்ந்து ஒருத்தர் மீட் பண்றதுக்கு

குஷிப்படத்துல அப்படி ஒரு ஃபன் சிச்சுவேஷன் இருக்குல்ல, ஒரு லெட்டர், ஒரு அசம்ஷன், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அப்புறம் நடக்கிற கன்ஃபியூஷன், அப்புறம் அது ஈஸியா அவங்க சார்ட் பண்ணிடுவாங்க. விஜய் வந்து விஜயோட ஃப்ரெண்டோட லெட்டரை ஜோதிகாக்கு வந்து கொடுக்கும் போது மேனஸ் இல்ல லவ் லெட்டர். குஷி படத்துல இந்த சாங் தான் உங்களுக்காக பிளே பண்ண போறோம். இது ஆர்ஜி ஹீரா, இது நம்ம நேரம் மோனஹல்லி எஃப்எம். ஸ்டே டியூன்ட்.